மங்களம் சர்வாவயவ சௌந்தர்ய பாக்ய சௌபாக்யமூர்த்தயே மாத கனக துர்க்கே தே நித்யம் பவது மங்களம் நித்யாயே நிரவத்யாயே சத்யானந்த ஸ்வரூபிணி ஏ த்வம்பா கனக துர்க்கே நித்யம் பவது மங்களம்